ஹாரு ஹாரு ஹாரு ஹாரு ஹரு ஹரே, ஹாரு ஹாரு ஹாரு ஹேத். ஊட்டத்து பேட்டத்து சூவத்தே, ஹாரு ஹாரு ஹர் சீத்து ராவ் பஞ்சு.